0: எரஃப் அட்ரஸ் ரேடியோ சுரபி.
1: ரேடியோ சுரபி KDXX 107.9 FM HD3 லூயிஸ்வில் டெக்சஸ் அமெரிக்காலோ தெலுங்கு நேசம்.
2: You're listening to Radio Surabhi 107.9 FM HD3.